ஒரு தூரம் போயிருந்தாங்க. Right, and it's 2 and 2 chip over here, 34-44 above.